சிட்டுக்கோனா மிருகமோலா தடுக்கோனா படவே தோ சொட்டுக்கோனா மிருகமோலா தடுக்கோனா படவே தோ சிட்டுக்கோனா மிருகமோ